என்ன பாலிசோ கருணாகர, ஹாடிதாரி பண்டித் பீம்சேன் ஜோஷி, ரச்சனை மகிபதி தாசரு. என்ன பாலிசோ கருணாகர, சங் பை பண்டித் பீம்சேன் ஜோஷி, ரிட்டன் பை மகிபதி தாசா.

0: ராகராஜா. இந்த ராக் நாராயண கௌலா, செட் டு சம்பதால்.
1: அடுத்ததாய் சந்திரஜோதி ராகத்தில் சசிவதன என கீர்த்தனம் கேட்காம். ஆதிதாளம் தியாகராஜ சுவாமிகள் கிருதி.
0: நெக்ஸ்ட் இஸ் எ கம்போசிஷன் பை செயின்ட் தியாகராஜா. சசிவதன. இந்த ராக் சந்திரஜோதி, செட் டு ஆதிதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை. இப்போது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக எந்தரோ மகானுபாவு என தொடங்கும் தியாகராஜர் பஞ்சரத்ன கீர்த்தனை, ஸ்ரீராகம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a Jalatarangam recital by Anayampatti S. Ganesan. He begins with Endaro Mahanubavu in Sri Ragam set to Adi Tal, a composition by Thyagarajar.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ரகுவம்ச சுதா கதன குதூகலம் ராகம் ஆதிதாளம் பட்னம் சுப்பிரமணியர் சாகித்யம்.
1: யூ கேன் நவ் லிசன் டு ரகுவம்ச சுதா இன் ராக் கதன குதுகலம் செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர்.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது வந்தே சதா என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி நவரச கன்னட ராகம் ஆதி தாளம்.
1: You can now listen to Vande Sada in Rag Navarasa Kannada set to Aditaal, a composition by Swati Thirunal.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி ஒரு கணம் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ஸ்ரீரஞ்சனி ரூபகதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Jalatarangam recital by Anayampatti S. Ganesan. He is accompanied on the violin by M. A. Sundareshwaran and on the mridangam by R. Ramesh. He continues with Ini Oru Kanam in Rag Sri Ranjani set to Rupakam Tal, a composition by Papanasam Sivan.

0: ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் நிறைவாக வழங்கவிருப்பது ஏறுமயில் என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ், ராகம் மோகனம், ஆதிதாளம்.
1: ஆனையம்பட்டி எஸ் கணேசன் கன்க்ளூட்ஸ் இஸ் ஜலதரங்கம் ரிசைட்டல் வித் அன் அருணகிரிநாதர் திருப்புகழ் ஏறுமயில் ஏறி இன் ராக் மோகனம் செட் டு ஆதிதாள்.

0: ராகம் டிடிஹெச்சில் நேர்கள் இதுவரை கேட்டது ஆனையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பில் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 TTH, you were listening to a Jalatarangam recital by Anayampatti S. Ganesan. He was accompanied on the violin by M. A. Sundareshwaran and on the Mridangam by R. Ramesh. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். என் நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் வீண இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். பஞ்சமாதங்க முக மலகரி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ரூபகதாளம்.

ஜெயந்தி குமரேஷ் அவர்கள் இனி வழங்கியிருப்பது தியாகராஜர் கீர்த்தனை. தினமணி வம்ச திலக ஹரிகாம்போதி ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் வீணை இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், எந்தனி வினவின் துரா, பல்லவி சேஷையர் கீர்த்தனை, ஊர்மிகாரா.

கூர்மிக ராகம் ஆதித்தாளம் திசு நடையில் அமைந்த பல்லவிசேஷையர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவில் ஜெயந்தி குமரேஷ் அவர்கள் பெரியசாமி தோரன் பாடலை வாசித்திருக்கிறார். முரளிதர கோபாலா மான்ராகம் ஆதித்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை ஜெயந்தி குமரேஷ் அவர்களின் வீணை இசை ஒலிபரப்பானது. ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி மைசூர் ஏ சந்தன்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மைசூர் எம் நாகராஜ் அவர்கள் வயலின், தும்கூர் பி ரவிசங்கர் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ ஃபுளூட் ரிசைட்டல் பை மைசூர் ஸ்ரீ ஏ சந்தன்குமார். ஹீ இஸ் அகாம்பனிட் பை மைசூர் ஸ்ரீ எம் நாகராஜ் ஆன் த வயலின் and Tumkur Shri B. Ravishankar on the Mridangam. Mudalil, Ganapati Enna, Venkata Dasaru Sahityam, Nata Ragam, Adithalam. The concert begins with Ganapati Enna, composed by Venkata Dasaru in Rag Nata, set to Adithal.

இனி ராம நீ சமானம் எவரும் தியாகராஜர் கீர்த்தனை கரஹர பிரியா ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ராம நீ சமானம் எவரும் கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன்றா கரஹர பிரியா செட் டு தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மைசூர் ஏ சந்தன்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, மைசூர் எம் நாகராஜ் அவர்கள் வயலின், தும்கூர் பி ரவிசங்கர் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃபுளூட் ரிசைட்டல் பை மைசூர் ஸ்ரீ ஏ சந்தன்குமார். He is accompanied by Mysore Shri M. Nagaraj on the violin and Tumkur Shri B. Ravishankar on the mridangam. Ini Mohana Rama Tyagarajar Kirtane Ragam Mohanam Adi Thalam. Listen now to Mohana Rama composed by Saint Tyagaraja in Rag Mohanam set to Thal Adi.

நேயர்கள் இதுவரை கேட்டது மைசூரிய சந்தன்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை. மைசூர் எம் நாகராஜ் அவர்கள் வயலின், தும்கூர் பி ரவிசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை மைசூர் ஸ்ரீ ஏ சந்தன்குமார். ஹி வாஸ் அகாம்பனிட் பை மைசூர் ஸ்ரீ எம் நாகராஜ் ஆன் த வயலின்.